1: ཁྱི
0: ཉེ་མ་གཏོང་སོ་ཡ་སམ་བྲེ་ཁུན་ན་སོ་ལ་བྱ་ཡིན་ལ་ལོ་ལོ་ལེ་སེ་ཨོ་ལ་ཐུ་ཆེ་གཡ་ཅུ་སོ་ལ་ཏི་ཤེ་བན་ཏི་དེ་ན་གེ་པ་སན་ལ་རེ་བེ་ལ་ཅི་རེ་ལ་ཨན་ཁོང་གསུང་མན་དར་ཅ་རེ་ལོ་ལོ་ད་ཏི་དེ་ཏི་ཐུ་ཆེ་གཡ་ཅུ་སོ་ལ་ཤུ་དེ་ཅ་གོ་ལ་ལོ་ལོ་ཤེ་དེ་ཅ་གོ་ལ་ཨོ་ལ་ལ་ལོ་ཤོ་
2: No, ཕ་ཚམ་ལེ་ཡིན་ན་ང་ཚོས་ཁྱོན་ཡིན་དེ་བུ་ཐོལ་ལེ་ན་དན་ཚེ་ཅིང་མི་སེབ་ཐང་ཙང་ཙུ་གུ་ཉང་སེབ་སེན་དོ་ཙ་ལ་སེབ་ཐང་ཆེ་ལེ་སེབ་སེན་དོ་ཙོམ་སེབ་ཐང་ཤི་ཅེ་ཕིང་ཨན་སེབ་སེན་དོ་མང་ཐ་ཅིག་ཡིན་ན་སོ་བེ་ཆོ་ནེ་ཁམ་དེ་ཚམ་དུ་གུ་བི་ཤ་ཨ་ཁུམི་ཡིན་ན་ང་ཚོས་ཕ་གེ་ཐེ་དོང་ཁ་ནེ་ཡིན་ན་ནམ་ལེ་གེ་ 我们的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个人的人生是一个 Jenny Mitsa Chilin Tida La Timur Jecho Yevun Kimbe Da Chimtun Diki Gadi Bebar So Kuba Mimangu Nestina Sala Dinina Bewan Sibes and Okonkina Kusini Nitsu Wages Mimaki Zogum Kamsan Samki Sungsedina Puyu Omer Danado Sugibe Pamabunchi Yoni Napia in Bewan Nestina Sala Lot Sandra Lingelis and I Teddy Sube told to do Nike Sungset Tambudina Gasundam Jilla Gitan and Beto Lucibe Sungsedina Seba Uselis and Sunan Kenki Lunti Sendoina Sixi Namling Name Nim Kibla Tang Loki Gats Name Be Snam Jessila, Kunanigaina, Society Rugusuina, Kunazu, Top Tom Tank, and Logatilla Pujaina, Mundi Samutum Naso, Tisina and Zu Sendro Namli name Benim Kibla Kurangaine, Sungse Pujaina, and Zu Tajo Tan Tang Nancy, and Kurangi Lunti Sendrolina, Mundu Sunan Sola, Semina, listen and Tedisube, Gasundam Jelagetana, Bit Jolusibi, Society, Lindo, Sisinandula.